அருண கிரணமணியும் உதயம் அதிலுதிர்ந்த சாம சங்கீதம் சரண சரண பங்கஜங்கள் தேடி அலையும் பிரேம சாயுஜ்யம் அசிதல் அசிதலாசியம் சரச மதுர சுமசரங்கள் எய்து அமிர்த புலினம் பிரணய பரிதராகம் ஹிருதய தரணம் மலர்ந்து குஞ்சமாயி ஹரித

தேடி வந்தனஞ்சதோ காதில் வீண சங்கீதம் மாறித்தானே வந்து வீணரோ விண்ணின் சௌமிய சாயுஜ்யம் பூவும் தேடி வந்தனஞ்சதோ காதில் வீண சங்கீதம் மாறித்தானே வந்து வீணரோ விண்ணின் சௌமிய சாயுஜ்யம் பூ போலே வானம் விரியும் தேன் போலே மோகம் வரையும் பூ போலே வானம் விரியும்

முழம் நாக்குள்ள சின்னம்மா, அயலத்த சின்னம்மா, அழகுள்ள சின்னம்மா, அரமுழம் நாக்குள்ள சின்னம்மா. அவள் கரு சட்டைக்கு துணி வெட்ட நேரத்து மகத்திருந்தனி கொரு கிருகிருப்பு. நேரத்து அகத்திருந்தனி கொரு கிருகிருப்பு. அயலத்த சின்னம்மா, அழகுள்ள சின்னம்மா.

0: வயங்காத ஒரு கொச்சு பெண்ணு,
1: வயங்காத ஒரு கொச்சு பெண்ணு,
0: ஒரு செக்ஸ் புக்கு ஓமார் கையாமின்.